சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598537773. மீண்டும் 7598537773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் முதல் முதலில் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: மேம் திக்கி திக்கி வருது மேம், நெட்டு சரியா கிடைக்கல. நான் கரெக்டான இடத்துல நில்லுங்க.
1: பாருங்க
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ரோட்டுக்கே
0: வந்துட்டேன். ரோட்டுக்கே வந்துட்டீங்களா? வருது மேம், வருது. பேசுங்க. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்க பேரையும் ஊரையும் சொல்லுங்க மேம்.
1: கேக்குதா?
0: கேக்குது கேக்குது கேக்குது.
1: மாஞ்சூளை கிளிதானோ மாந்தானோ, வேப்பன் தோப்பு கோயிலும் நீதானோ. மாஞ்சூளை கிளிதானோ மாந்தானோ, வேப்பன் தோப்பு கோயில்

0: மேம் பாடுங்க. ஹலோ மேம்,
1: இசை தீர்ந்தானோ
0: ரொம்ப நேரம் பாட்டு சத்தமே வரல.
1: அழகோ தேவதையோ மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும். அழகோ தேவதையோ அங்கம் ஒரு தங்கா கூடம் அங்கிரு மங்கை ஒரு கங்கை நெறி உலகில் துள்ளும் மிதேந்தான் பல்லும் கருணான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வின் கண்காவியம் பண்பாடிடும் பெண்ணோவியம் செந்தாமரையே.

அன்று மோதுதே கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமையனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவமழை மூகின் மஞ்சளை கிழிதானோ மாந்தானோ வேப்பந்தோ

0: மாஞ்சோலை கிழிந்தோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. நன்றி.
1: ஒரு 2 நிமிஷம் பாட்டே வரல தெரியுமா?
0: ஐயோ,
1: நானும் ஹலோ மேம் மேம் மேம்ன்ற ஒண்ணுமே கேட்கல. சிறப்பு மேம், அழகா பாடினீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: சோலிசிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம் பாட்டோடுதானா, அதன் ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் உண்மைகள் தானா, கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா, சாத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா, சாத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா, வீடாடும் பெண்மை இங்கே நாடாடும் காலம் வந்தும், ஊமைகள் போலவே போயாமல் கண்ணீர் சிந்தும், ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை, சமநீதி கேட்கின்ற சட்டங்கள் ஏன் இல்லை, உலகமெல்லாம் விடுந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை, கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம் அதன் ஏற்றோடுதானா, நாள்தோறும் பாடும் உண்மைகள் தானா, கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்கள் என்ன, கண்கள் என்ன நீரோட்டமா, பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா, தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கும் காவல் அடிமைகளா, பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா, தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கும்

0: காலம்
1: எழுகின்ற நேரத்தில் அடைகின்ற கை இல்லை, சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் இல்லை, கனவுகளில் மிதந்தபடி கலங்குது கலங்குது பருவக்குடி. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்கள் என்ன கண்கள் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம் பாட்டோடுதானா, அதன் ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்கள் என்ன கண்கள் என்ன நீரோட்டமா. அவ்வளவுதான் மேம்.
2: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையான பாடல், சிறப்பா அழகா பண்ணீங்க தென்மொழி மேம், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
2: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாடல், செம்மையான சாங், அது அருமையா அழகா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் இருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம் மேம்,
2: நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன் சார். பாடுங்கள் உங்கள் பாடல்.
3: ஒரு சூப்பரான பாடல் வச்சிருக்கேன், பாடுறேன்.
2: பாடுங்கள்.
3: பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் அசிங்கமாடி. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் அசிங்கமாடி. சின்ன சிறு சிலையை சிரிக்க வைத்தேன், உறவிய நிலையை

போறே, போய் சொல்ல போறே, நீ ரொம்ப அழகியடி, போய் சொல்ல போறே, போய் சொல்ல போறே, நான் கொஞ்சம் சிங்கமடி, வாசல்லை சொன்னால் என்ன, நான் மட்டும்

சொல்ல போறே, பொய் சொல்ல போறே, நீரம் அழகியடி, பொய் சொல்ல போறே, பொய் சொல்ல போறே, நான் கொஞ்சம் ரசிக்கமடி, ரசிக்கின்ற பெண்ணே உன் ரசனைகள் என்னென்ன, எனக்கென்று சொன்னால் என்ன, உன்னோட ரசனையும் என்னோட ரசனையும் ஒன்றாக செய்தால் என்ன, ரசிக்கின்ற பெண்ணே உன் ரசனைகள் என்னென்ன, எனக்கென்று சொன்னால் என்ன, உன்னோட ரசனையும் என்னோட ரசனையும் ஒன்றாக செய்தால் என்ன, சிறு சிறு மோதல் வித்தையே சிரிப்புக்குள் வாழ்ந்தால் என்ன, கூற கூற சந்தோஷங்களே.

0: உறவுகள் கொண்டாள பொய் சொல்ல போறேன் நீரம் அழகிய நீ சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் நான் கொஞ்சம் சிங்கமணி பொய் சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் நீரம் அழகிய நீ பொய் சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் நான் கொஞ்சம் சிங்கமணி.
1: ரொம்ப அழகா பண்ணீங்க சார், அருமையான பாடல், வேற அழகா பண்ணீங்க.
0: ரொம்ப சந்தோஷம், ஒரு
1: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான பாடல், சிறப்பான பாடல் அது, செம்மையாக பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணார், அருமையாக இருந்தது. எப்படி பாடப்போகிறாரு அப்படின்னு நினச்சே நல்லா பாடிட்டார், சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரிவானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் ஜெயிலர் பாக்கியலட்சுமி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன். காரிங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: உங்களுக்கு விடுதலையில பாட்டு வேணுமா? ஒரு சங்கீதத்துல வேணும்.
0: உங்க இஷ்டம், நீங்க என்ன பாட்டு பாடினாலும் நான் கேட்பேன்.
1: சரி, நினைவே ஒரு சங்கீதத்துல பாடுறேன்.
0: பாடுங்கள்.
1: எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச

0: அந்த வரிங்க எல்லாம் விட்டுறீங்க, எழுதி வச்சு படிக்கலையா நீங்க?
1: வரி வந்து எனக்கு தெரியல.
0: எழுதி வச்சு படிக்க மாட்டீங்களா?
1: எழுதி வச்சிருந்தேக்கா, அதான் எனக்கு அது கொஞ்சம் அந்த இடத்துல ராகம் கொஞ்சம் வராம போயிருச்சு.
0: அப்படியா, அருமையா பாடுனீங்க, அழகான பாடலை எடுத்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பாடுனீங்க, சிறப்பு சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள் மேம்.
1: அடுத்த வட்டம் நல்லா படிக்கிறேன்.
0: ஓகே ஓகே ஓகே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவர்கள்.

அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ, தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம்.

0: இன்னும் க்ளோஸா?
1: ஆஹா, ஹியர். ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ.
0: அஜித், கம் ஹியர்.
1: சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்மா, நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்க நலமா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடுறேங்கம்மா. ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு இன்னுமே தம்பிக்கு வந்தாலுமே இன்னுமே ஒரு பெண் வேணும், ஒரு ஆண் வேணும்னு மூணு ரெண்டு நாள் பேசிக்கிறாங்கப்பா. அது குறையணும், குறைஞ்சாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இதயத்திலயும் கோடி ஜனங்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா? காற்று மாசுபாடு, நீர் பற்றாக்குறை, எத்தனையோ வசதி குறைவா இருக்கும்போது குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கேளுங்கிறதுக்காக எழுதப்பட்ட பாட்டு. அதை பாடுறேங்கம்மா.
0: பாடுங்கள் பாடு.
1: குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று இருப்பதை மறந்து பிள்ளைகளை நிறைய வளர்க்க மிகுந்த கஷ்டம். குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று இருப்பதை மறந்து பிள்ளைகளை நிறைய பெற்றால் வளர்க்க மிகுந்த கஷ்டம். ஜன நெருக்கம் மிகுந்த குழப்பம். நிறைய பிள்ளைகள் இருக்கும் வீட்டு ஊட்டச்சத்துகள் குறையும். குழந்தை ஒன்று ரெண்டு தான் வேண்டும், பொருள் வளங்கள் தான் குறையும், வறுமை நிலை தான் தொடரும். இந்த நிலை தேவை இல்லை. குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று இருப்பதை மறந்து பிள்ளைகளை நிறைவேற்ற வளர்க்க மிகுந்த கஷ்டம். நல்ல கல்வி, நல்ல உணவு, வீட்டில் அமைதி போன்ற குடும்பம் தேவை. அந்த கால பெண்ணை பிள்ளை பெருக்கும் மிஸ்நாய் திறந்தவர் அனைவரும் இங்கே திறந்துவிட்டார் என்று. குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று இருப்பதை மறந்து பிள்ளைகளை நிறைய வளர்க்க மிகுந்த கஷ்டம். பூமி மாதா நூறு கோடி பாரங்களை தான் தாங்கி என்று

0: புத்தம் புதிதாய் புவியை காப்போம் காப்போம் காப்போம். குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று இருப்பை மறந்து பிள்ளைகளை நிறைய பெற்ற வளர்க்க நிறைய கஷ்டம் என நெருக்கம் குழப்பம் ஜன நெருக்கம் மிகுந்த குழப்பம்.
1: சிறப்பு சிறப்பு, அழகா பாண்டிங்க மேம். நீங்க பாடின பாட்டு என்ன பாட்டோட மெட்டு? இளமையும் பூங்காற்று
0: பாட்டோட
1: மெட்டு விழிப்புணர்வு விழிப்புணர்வு பாடல் மிக சிறப்பு அருமை.
0: நிறைய பேரு இந்த மாதிரி ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க, பையங்களா இருந்தா பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் பொண்ணுகளை ரெண்டு மூணு பேர் பிறந்த உடனே ஒரு பையன் வேணும் ஆசைப்பட்டு மறுபடியும் பிறந்த உடனே அவங்க நல்ல பாடல்களை நான் கண் கூட பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு கல்வி சரியான கல்வி இல்ல, சரியான ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுருது, அதனால அவங்க பல நிலைமைக்கு வறுமை நிலையும் ஏற்பட்டுருது. நிறைய நாலஞ்சு குழந்தை இருக்கும்போது அப்ப இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா கட்டாயமா ஒரு ரெண்டு குழந்தை என்ன குழந்தைதான் சரி, அதையும் ஒரு ஆணாவும் பெண்ணாவும் நம்ம வளர்த்து நல்லபடியா சிறப்பா எல்லாருமே அந்த இதை பின்பற்றுனதுக்காக எடுத்தப்பட்டது. ரொம்ப நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம் எப்பவும் போல ஒரு அழகான விழிப்புணர்வு பாடலோடு வந்தாங்க, சிறப்பாக பாடினாங்க. அருமை அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நேரம் இப்பொழுது 7:48. இந்த நேரத்தில் எனது குரலில் ஒரு பாடல்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல், டெய்லர் பாக்கியலட்சுமி.
0: பாடுங்கள் மேம் உங்கள் பாடலை.
1: பாடுறீங்க அந்த பாட்டு தான் கொஞ்சம் இதாயிருச்சு. சரி, விடுதலையில நாட்டுக்குள்ளே நம்ம பத்தி கேட்டு பாருங்க. படிக்கிறேன். நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, அம்மா இவர் தான் சூப்பஸ்டாருங்க. கண்ணு மைனா என்னோட ஆட்டம் எப்படி, உங்க ஸ்டைலுக்கு என்னன்னு காத்து எப்படி. நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, அம்மம்மா இவர் தான் சூப்பஸ்டாருங்க. நேரிலே நீ பார்த்துட்டா விரகி வாசி, நீயும் இப்ப பார்த்து கையா கிட்ட வந்தாச்சி. கண்ணு குறி வைக்கிது இப்ப பொறி வைக்கிது, அட நினைச்சாவே உடம்பெல்லாம் குப்புங்குது. கொஞ்சம் நில்லு நான் யாரு பக்க கில்லாடி, நில்லு முள்ளு என்னன்னு காட்ட போறண்டி. நட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க. தூர கோட்டாரு என்ன நடிப்பு, காக்கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன துடிப்பு. தங்க பதக்கம் நின்று ஒரு படம் பாத்தியா, அந்த நடை என்ன உடை என்ன அசத்திட்டாரு. அம்மா கண்ணு நீ அந்த பாட்டை கேட்டையா, மச்சான் மச்சான் நீ கொஞ்சம் பாடி கட்டையா. சோதனை மேல் சோதனை போது மடகாணி, தீர தீர காத்த பொண்ணன் நானே அல்லவா. பாலெடுத்தா தூள் பறக்கும் செடி சொல்லவா. நம்ம முகம் பார்த்துக்கோ, சிம்ம குரல் கேட்டுக்கோ. இந்த ஒரு வாட்டி நீ கேட்டுக்கோ, இத கேட்டா சக்கம் மாமிச துடிக்கும். உன்னை பார்த்தா தன்னால தீரம் பறக்கும். கட்ட பொம்மன் டைலாக். நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, அம்மம்மா இவர் தான் சூப்பஸ்டாருங்க. கண்ணு மைனா என்னோட ஆட்டம் எப்படி, உங்க ஸ்டைலுக்கு என்னன்னு
0: கேட்டுச்சு. அருமையா பண்ணீங்க மேம், சூப்பர். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரிலிருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவர்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? கேட்கவே இல்லை மேம்.
1: அப்படிங்களா
0: மட்டும் கேக்குது.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேம், கேட்கவே இல்லை நீங்க சொல்றது.
1: அப்படியா?
0: அப்படியான்றது மட்டும்தான் கேக்குது. கேட்கவே இல்லை மேம். கேக்கல மேம்.
1: அப்படிங்களா? சாரி மேடம், சாரி. அடுத்த வாரம் பாப்பேன்.
0: பாடி பாருங்க.

0: இணையத்தில் நேரம் இப்பொழுது 8:03. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடுங்க மேம். பாடுறீங்களா பாட்டு?
1: கேக்குது
0: மேம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம். சரிங்க மேடம், நான் வந்து நான் ஏன் பிறந்தேன் என்ற பாடத்திலிருந்து உணவு வெளியே
0: பாடுங்க.
1: பிறகு வந்து எல்லாரும் பாடின அன்பான சொந்தங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்க பேரையும் ஊரையும் சொல்லுங்க மேம்.
1: இப்ப சொல்றேன், நெல்லை மாவட்டத்திலிருந்து புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் மேடம்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க? அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லமா இருக்கோம். பாடுங்க.
1: ரொம்ப நல்லதுங்க மேடம். உனது

முழுவதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது, உனது வெளியே எழுத பார்வை உலகை காண்பது, இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது.

உன்னை காண்பதென்ன சுகமோ, உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. இதயம் எழுதும் உணர்வில் என்றன் கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது. எனக்கின்றி வாழ்வது கொஞ்சம், உனக்கின்றி வாழும் நெஞ்சம்

0: உணர்வில் எந்த கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது. மேடம்
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். அருமையா இருந்தது பாடல்.
0: ஆனா கொஞ்சம் வரி கொஞ்சம் மாறின மாதிரி
1: இல்லையே,
0: இருந்துச்சு.
1: கரெக்டா தான் பண்ணீங்க.
0: அப்படியே எழுதி வைக்கல அதான்.
1: இல்ல, நல்லா பண்ணீங்க மேம், அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம்,
1: தேங்க்
0: நல்லா
1: யூ,
0: அழகா பாடினீங்க.
1: தேங்க் யூ. நான் என்ன பாட்டு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம்.
0: நீங்க வந்து மயிலே மயிலே அந்த பாட்டு பாடுங்க.
1: கேட்டுக்கிட்டே தான் வரமாட்டேன்றீங்க இல்ல பாட்டை.
0: இல்ல, அதாவது கொஞ்சம் விஷயம் இருக்கு. சரி, கொஞ்சம் 4 பேர் 5 பேர் பாடி முடியட்டும். நம்ம நேயர்கள் எல்லாம்
1: இன்னைக்கு எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அந்த டயர்ட்னஸ் இல்லைன்னா 7-8 பேர் வருவாங்க. இன்னைக்கு வரல, அவங்க எல்லாம் லீவு. ஓகே மேம், சூப்பராக பாடினீங்க மேம், அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, அடுத்த வாரம் இன்னொரு பாட்டு கொண்டு வரேன்.
1: ஓகே ஓகே ஓகே,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ,
0: நல்லதுங்க.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் மேம். அழகான ஒரு பாடல், சிறப்பான பாடல், செம்மையாக இருந்துச்சு பாடல். ரொம்ப அழகாக பண்ணாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:09. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.